0: என்று
1: கல்லர் சாங் நிலோ சாங் நாலோ சக்காத்தா பாரு ஒனாரு ஒனாரு நிசானே அகங் அகங்
0: நீ